அதாவது ஹதாய் ஹதலை எஃப்எம் சைபர் அவகாஷே லாங்கிய ஹதகஸ்ம லைவ் எஃப்எம்

0: ஸ்ரீ ஹதாய் ஹதலிஹை www.liveofm.lk ஹித பீனவன ராச
1: Live FM.
2: Aha, aha, chiki chiki cha. Aha, aha, chiki chiki cha. Aha, aha.

0: அம்மா காவி விழாவின்
1: ருஹு நட ராஜராட்ட சிங்கடகலட www.liveFM.lk